0: எப்ப பண்ணி தம்முக்காது கர மோட்டர்ல அது நித்துனா கரு தடுக்க போறா
1: ਪਿਛਲਵਾ ਪਹਿਲੀ ਜੀਵਨ ਸਾੜੀ ਲੈ ਦੋ ਸੰਦਲੀ ਹਾਲੇ ਕੱਲ ਤੂੰ ਵੀ ਆਈ ਮੈਨੂੰ ਕੀਤਾ ਕਰਜ਼ ਆਈ ਤੇਰੇ ਨਾਲੋਂ